0: இது இப்ப பிஎம்ஜிடி மக்தானா தும்ஜு டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மத்துக்கு டூக்கு சூப்பிச்சுக்கு மாஷத் மத்த நம்மை ஓஷது கைச்சு ஆக மாமஷாக்கு மற்றும் இனியது சுக்கு ஜோ சிப்கன் மொஹபி ஹஸ்கோ இதத்த இதம் காக்கோன்
1: This is Jessica. You're listening to KOHN 91.9 FM, KOHH 90.7 FM on the Autumn Hoard and Yoke Network.